பொயில் வைத்த முலாம் பூர்ண வைத்தமிழே அவிநாசி காசி கொண்ட அப்பனே ராமர் பொதி தாமோ.